0: மேவ்ரிக் 440 பைக்குகள், 5 லேடிஸ் இவி ஸ்கூட்டர்கள், ஏசிகள், டிவிகள், ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின்கள், மொபைல் போன்கள், ஸ்வர்ணம், வெள்ளி நாணயங்கள் தொடங்கி நிரவதி சம்மானங்கள்.
1: கூடாது 10,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட், ஆகர்ஷகமாய ஃபினான்ஸ் ஆஃபர்களும்.
0: பிட்டப்பிள்ளில் ஏஜென்சிஸ்.
2: ടിക്കറ്റ് വില 500 രൂപ. നർഗഡ് സെപ്റ്റംബർ 26
3: കേരളത്തിലെ അംഗീകൃത ഏജന്റുമാരിൽ നിന്നും അച്ചടിച്ച ടിക്കറ്റുകൾ മാത്രം വാങ്ങുക.